0: சுந்தகனுசா கிப்ஸ் எஃப்எம் 98.3 மெகாஹெர்ட்ஸ் யுவர் கம்பானியன்
1: கிப்ஸ் டைம் செக்
2: அஹிலி பிஹானாக்கு 7 வஜைக்கு சர்
3: கிப்ஸ் யூ கூல் கிப்ஸ் யூ அலைவ் கிப்ஸ் யூ என்டர்டெயின் கிப்ஸ் 98.3 FM, your companion, your companion, your companion.
4: KIPS FM 98.3 MHz ko prastuti, morning, daytime hits.